தாரணி மஞ்சுள தாழ்வரகள் மண்ணில் முங்கும் நேரம் தென்னல் மந்திரம் சொல்லும் நேரம் நீளையா ஆயிரம் தாமர பூவனங்கள் தாரணி மஞ்சுள தாழ்வரகள்